0: இந்த ரேடியோ ITN ராத்திரி வாக கேன ரேடியோ
1: லக்கன மார்னிங் நியூஸ் அலர்ட் ஹேங்கின விலாமத கிரணங் விலவு தேசனஹாயை
2: வினாடி திசடாய்
3: ஸ்ரீலங்காவின் பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சகித ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெரி விஸ்தர சந்தா 1390 அமதன
4: சீமா சஹித் ஸ்வாதீன் ரூபவாஹினி சேவை பத்திரமுள்ள விக்ரமசிங்கபுர பிஹிட்டி பிரதான காரியாலய பிரவாகன அவசியதாவன் சதஹா மாசிக குலி பதனம மத அவுருது தெக்கக கொண்ட்ராத் காலையாக சதஹா தித்வ வாயு சமீகரண சஹித் ஆசன 12 2010 வர்ஷிய ஹோ ஈட்ட பசு நிஷ்பாதித்த வேன் ரத தெக்கக் ரியதுருஹா இந்தன சஹிதவ சேவையை எதுவீம வெனுவின் முத்ரா தபனலத மிலகனன் கேந்தவனு லெபே 2026 ஜூலி மாச 27 பசரு திகட பேர சபாபதி பிரசம்பாதன கமிட்டுவ சீமா சஹித் ஸ்வாதீன ரூபவாஹினி சேவைய விக்ரமசிங்கபுர பத்திரமுல்லையான லிபினேட் முத்ரா தபன் லத மிலகனான் லியாபதிஞ்சி தெபாலின் எவி மொஹோ கெனவித் பாரதிய ஹெக வெடி விஸ்தர சந்தா 0112 474 472 0175 693 அமதன்ன
0: லக்கண சித்த நிவன புதுபன சித்த நிவன புதுபன
2: சத்யாந்தே ராத்ரி சுமதுர தர்ம தேசனய சினசுராதா ராத்ரி நவேட்ட

0: Anda Radio ITN.
1: Mama nande manam relax.
2: Anam manangala vaduna neda. Me expert hariyadam harine.
3: Onam sandivedanawakata prabalama vidyanukula visaduma otoshil active plus.
4: அடக்குமுறை ரலுமாவதி நில் குருல்லா சோனாலிகா அஸ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்து சா அமதர கோடஸ் கெனிமே பஹசும டூ வீல் ஃபோர் வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் திவினிபுரா அதி டிவிஎஸ் அலவி நியோஜித்யான் வெதில் ராட்சணிய ரியாபதின்ச்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கிம சமக வடினா தொரதுக்கி அல்மாரியக் நோமிலி டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதில் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகாபலியா.

அட்டாய் பின்னாடி பனாசா தராய் ஹரிம சஹல்லு சஹல்லுன்னு எதையும் கரஹாம் வீசி கருமி ஹதே திவுணு ஆதரையாய் கருணாவாய் முகடது அர அர கீர தேவால் வலட்ட நே வின காட்டவா தின்னது குருள்ளன்ட்டு கீதன் காட்ட வெள்ளட்டு பாட்டு தின் லசன அதாசக் மே கீதே மே மே மே கீதைய கவுது லிவ்வு கீழ பொட்டா பிரேமிக்கார்த்தாலுமாத்தியா வெண்ட புழுவாங் இன்ன பல நம்ம பல்ல கியாந்தாங்க அறியிட்டு கீனக்க வந்தா என்ன இது இவகி லசன அதாசக் எம் என்ன விதியாக் நே ஹெமோட்டம் ஹெமோட்டம் இத்தனையோ நிவே நே ஒய சமஹார சிந்து அஹகிரின் கூட இத்தனானே தோ பிரேமிக்கார்த்தாலுமாத்தியா தான் லீலத்தின் ரோஹன் வீரசிங்ஹன் சங்கீதவத் கரபு லசன கீதையாக் விக்டர் ரத்நாயக் அனுகிரகியோ விசேஷ மதக்கணும் சே டயர் கேட்டால் கிரிப் எக்ஸ் ஃபைவ் டயர் ஏன்னா வகை பைக் கிட்ட ஸ்கூட்டர் கிட்ட ஹரியான டயர் இது ஹொந்த பெண்ட் மெஹம நமலகண்ட நமலகண்ணு ஹிமிங்கே இல்லை ஹையங்கே இல்லை நெமோத் நெமு நம தமையாரு இந்த பரிசிரமே வேகிய கீன பாலனை கரையினோட பைக் கிட்ட ஒரு ஆகர்ஷணீய ஆரக்ஷித்தவ வகை அவுனாந்தேட்டையான புலுவாங்க ஆகர்ஷணீய கிழக்கே மே பைக்கு டயர்க்கு தீனோ மாற பிரிமியம் ஏன்னா ஸ்டைலிஷ் லுக் கா எனிசா வாடுமே டயருக்கு பாவிச்சுக்கணும் பொடி பைக்கு கிட்ட வினஸ்விதி ஆலோக்கியாக்கினோ தேங்க ஒய் காரக்கேம் பதினாயிரம் அலோ வீல் தாளா டயர்ட்டு ஏம எலியட்டு சுட்டா கரகினே பொடி ஏமோ அமுத்து லுக்கே கக்கி டயருக்கினு கண்ணோ ஹரி இவகே தமாய் லோ ப்ரொஃபைல் கீழே தீனோ அது ஏ வாகன தேங்க பைக்குக்கு உணர் டயருக்கு கீனு ஹரி வெதகத் பெண்ணுவாட்டு மிக பலப்பயமாக தீனோ இது டயருக்கு கீழே கோம் தேங்க வெட் ரோட்டேக்கு உணத் ஹொந்தட்டு ஸ்டெபிலிட்டிக்கு தியாகனு வாட்டு டிரைவ் கரான புலுவான் ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஏக்கிட்டு ஹொந்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் கக் சந்தா விசேஷம காரணம் அன்னே கை ஏன்னா பைக்கு கிட்ட டயர் மாறு கருக்கிறீன் பே வாகி மே மூலு மே மாச படிய ஹேம அவருத்த கிட மாச ஹாய்க்கிடம் சரியாக வியதங்கரையர் இது அர கெவினம அடு டயர் கத்தமாய் கண்டோனி அன்னை சாத்தமாய் கியூ சிய டயருக்கு கண்டு கீழே சியட் எக்ஸ் ஃபைவ் சா கிரிப் ஏன்னா எக்ஸ் சூம் எக்ஸ் எக்க சா கிரிப் எக்ஸ் ஃபைவ் கீன டயர் தேக்க வர கண்டு புழு அங்க மக்தினோ மார்க்கெட்டுக்கு தேங்க வந்து இல்லு மக்தின டிமாண்ட் கத்தின டயர் கத்தமாய் சிய டயருக்கு கீழே கேன் ஹரி ஏவகேம லோக்கியம் பிலிகத்த அப்பே குலுபடு நிஷ்பாதகியா ஏ விஜய் நிஷ்பாதன மே பயதி கேமடிக்கு ரசவாத்கரா இது இணங்க அப்ப இலங்கை பயட்டையா அட்டாய் வினாடி பணம் சாய்.

0: நவையை வினாடி ஹாத்தலிஸ்து
1: லுக்கையா மாற வெடனே ஊனே தொட்டிக்கு வாடே மட மெமரி லோஸ் கீழா மெமரி லோஸ் கோது டுக்டர் யாது சொன்னது மம கிரிக்கு புண்ணிய ஐயா சீனி வெடுனே முக்கு தட்ட போய் விடுக்கிறனே ஐயா
2: மாட்ட
1: சூப்பர் டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
3: Evening Drive with Chamit and Charu.

இரவு உறக்கா பலங்க பாருங்க காரி வந்து வெந்தனிய சமக கமுக ராட்டு நோவட்ட அஹிந்து கயான் பிந்துவை ஹத்சி ஹயாய்.

0: FM 93.5, FM 93.7, Lakhana, Radio ITN.
1: Have you seen this video? Look, you are
2: my friend. You are my memory lost. Memory lost? Call the doctor. Who are you listening? அம்மா கிளிக்கு புண்ணிய ஐயா சீனி வெடுனு முக்கு தத்த போய் விடுக்கிறேனே ஐயா
3: மாட்டா
2: சூப்பர் டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
0: Even in driving, Chamit and Charu.

0: casa.
1: குழுபடு விசி பாக்கட்ட அதிக சங்கியாவுக்கின் சமன்வித ஜாத்தியந்தர முல்தென்கே ஜாய்காத் விஜயா.

எமனம் ஆதரணீய சகோதர ரசவத்துணி பிராணசம பிரேமியே வாகஸ்வர பிதுமின் உபவெனுவின் வியமான்கல மாணவிய பிரேமியே சௌந்தர்யாத்மகம் வியமன லக்கல சந்ததிய தார ஹமார் கரமின் அதத் சமுகன்னட அப்பட காலே வேலா உதாவே உபவெனுவின் கயான்னட அப்பே கௌரவனீய ஆராதனை துல சபமினி அமர்சிரி பீரிஸ் பிரவீன காயன ஷில்பியரன புதுபான்டத் இவகேம சசிகாந்த் சன்சல பிரவீன ஷில்பினி நபுதுமேடத் இவகேம சந்திரலீனா ராஜ் பிரவீன காயன ஷில்பியரன புதுபான்டத் பெஹவின் மிசுதி இவகேம தமாய் ஆதரணீய சகோதர ரசவத்துனி ஒப சீரு தினாதமத் பெஹவின் மிசுதி அதத் அப்ப சமகின் நத்வல் வெதகத்தாட சிங்கல சுபாவித கீதே வசய பரம்பரா திக்க மந்துரஸ்வரேன் රසවිඳින්නට එවනම් අපි සමුගන්නවා චලිත් සතියක විරාමයකේ නතර ඔබ හමුවීමේ බලාපොරොත්තු පෙරදරිව මෙතෙක් වෙලා ඔබට ආමන්ත්‍රණය කළ මම දසුන් වසන්ත ප්‍රාර්ථනා කරන ඔබ සියලු දෙනාටම සුභ වාසනාවන්ත ප්‍රේමණීය රාත්‍රියක්.